0: வந்தவனுக்கு அச்சுப்பா வந்தவனுக்கு அச்சுப்பா வந்தவனுக்கு அவருக்கு நம்மளுக்கு அவருக்கு நம்மளுக்கு அவருக்கு நம்மளுக்கு அவருக்கு நம்மளுக்கு
1: தோ தோ தோ தோ